0: பார்க்காம வேண்டும் எல்எஸ்சிவி ரிலீஸ் அண்ட் ரிட்டர்னிங்.
1: Roger, Winnebell, SCV.